மாலஹாரி காரி மாயி மீர மனவிகார் மதன மோன முரளிதாய் கிருஷ்ண ஜெய். மாலஹாரி காரி மாயி மீர மனவிகார் மதன மோன முரளிதாய் கிருஷ்ண ஜெய். கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஜெய். ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண.